ஸ்ரீமணி கீதம், கோபிசுந்தர் சங்கீதம், சித் ஸ்ரீராம் பாடின் பாட்டா, சித்திரம், கீத கோவிந்தம்.

தத்தரிக்கிட்டு தக்கதி தரிக்கிட்டு தக்கதி இல்லானே நாதிர்தீங் தில்லானே நாதிர்தீங் ததரதனி நாதிர்தீர்த்தும்.